வண்டிக்கு போய் சப்போகை சகின் தரவத்தை என்னென்ன பேசோ அவனுக்கு அதே மேத்துவா தமையா இருவானா தைத்தப்பா டெய்தானா அம்மா கூட இன்னொரு கிரி பேசுறே தீமத்தும் அந்த தவறாய் போகும் கம்மி நம்ம அவனுக்கு கடிக்கிறா கடிக்கு யோன் தக்கை சகி தரிப்போ நீரங்காய் இந்த நம்ப ஐ சிவோவா திப்பிமெத்தோவான திப்பிமெத்தோவான அந்த வந்த மக்குறி கேன் டெய்தா கே நான் கொண்டு ஃபேஸ்புக் பேஜ் ஐ மெவரின் கிரி பேஸ் அரபிக்கு மேல வர டெய் சக்கவங்க இப்போ கத்தீமத்துவானி சகின் அரபிக்கு மே அரமேராவும்

ஒண்டிங்க ஒரு சம்பவம் செகண்ட் தரவா தீங்க என்ன நம்ம பேசும் அவனுக்கு தீமை தோத்தமே வருவானா தைத்தப்பான் டெய் தானா அம்மா கூட இன்னொரு கிடி பேசுறே தீமத்தும் அந்த தவறும் இனி போகின் கம்மி நம்ம அவனுக்கு கிடைக்கிறா கெடிக்கு யோந்த கை சாக்கி தரிப்போ நீரன் கை இந்த நம்பா ஐ சிவோவா திப்பிமெத்தோவான திப்பிமெத்தோவான அந்த வந்த மக்குறி கேன் டெய் தான் நான் கொண்டு ஃபேஸ்புக் பேஜ் ஐ மெவரின் கிடி பேஸ் அரபிக்கு மேல வர டெய் சக்கவானோ இப்போ கத்தி மெத்துவானே சக்கின் அரபிக்கு மே அரமேராவும்.

அண்ணனே கிளியோ நான் ஏக்கன் மே குணானா எக்கார கோயிட்டு அந்த தாய் அந்த மேடி எஃப்எம் எயிட்டி நைன் பாயிண்ட் நைன் ஒப்பி மெத்தேன் ஒத்த மினிசிங் கை மீன் தப்பி மெத்தோவானா அரங்கி பேசி தத்தை கே நான் தேய் மெத்தன் பண் வாக்கினா கொஞ்சம் மெரை தன்னாரா கத்தவான உனா கோயம் இப்போ ஒன்றாய் தப்பி மே ஓவா கொண்ட மேங்க உங்கராய் தையன் ரொங்க ரொங்க வைக்கா பேனே போடுறே இடே ஆக்கியா தேய் மெத்தோனி கத்தா உறவாக்கி மென் நான் ரூனி கடைக்கு ரொங்க ரொங்க ஒப்பா நான் கிரி பேஸ் சினா அங்கத்தப்பேத்தை அரவோ நனக்கோயும் தரப்பான கத்தவானு கைமங்க சினாங்கன் தேத்தவரே ஷாசி மேக்குனா பேத்துக்கோ தென்ஸ் த நைட் அவே.